0: வானொலி மர்களே, உங்கள் அனைவருக்கும் எவது உளங்கணிந்த வணக்கம். இது மொரிஷஸ் வானொலி. 819 கிலோஸ் மத்திலைகளில் புரட்டாசி மாத கோவிந்தன் விரதத்தினையொட்டி அதிகாலை தோறும் 5:35 மணி முதல் 5:50 மணி வரை ரங்கநாதன் ஆராதனை எனும் சிறப்பு நிகழ்ச்சி ஒலிபரப்பாகின்றது. நிகழ்ச்சியின் உரை, வழிபாடு, பக்தி பாடல் ஆகியவெல்லாம் இடம்பெற உள்ளன. சரி, நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் உரை கேட்பீர்கள். உரையாற்றுபவர் பேராசிரியர் ஸ்தீவன் நாராயண பிள்ளை அவர்கள்.
1: கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தா, நாமம் பல சொல்லி நாராயண

என்று நாம் அங்கேயால் தொழுதும் நல்லெஞ்சே வாமருவி மண்ணுலகம் உண்டு உமிழ்ந்த வண்டரையும் தந்துடாய் கண்ணனையே காண்க நம் கண். நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தி வழி நடத்தும் திருக்கைலாய மரபு மெய்கண்டார் வழிவழி பேரோராதீனம் தெய்வ திருப்பெருந்திரு சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் மற்றும் திருப்பெருந்திரு சாந்தலிங்க மர்தாசல அடிகளார் பொன்னார் திருவடி போற்றி மொரிஷசு வானொலி நேயர்கள் மற்றும் பெருமாள் பக்தர்கள் அனைவருக்கும் எனது உளங்கனிந்த வணக்கம். அன்பார்ந்த வானொலி நேயர்களே, புரட்டாசி மாதமாவதே இறை பக்தி நிறைந்த ஒரு மாதமாகும். இத்தகைய புனித மாதத்தில் திரு வெங்கடமுடையானுடைய திவ்ய சரித்திரத்தையும் அவனை அடையும் வழிகளையும் சிந்தனை செய்வது மிக உகந்ததாக கருதப்படுகிறது. அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்று உடையாய் என்னை ஆள்வோனே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் ஒன்று இல்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. அதாவது திருமகள் உரையும் திருமார்பினை உடையவனே, ஒப்பற்ற புகழ் உடையவனே, மூவுலகங்களையும் உடையவனே, என்னை ஆள்பவனே, ஒப்பற்ற தேவர்களும் முனிவர்களும் விரும்புகின்ற திருவேங்கடத்தானே, வேறு புகழிடம் எதுவும் இல்லாத அடியவனாகிய நான் உன் திருவடிகளின் கீழ் அமர்ந்து வந்து சரணடைந்தேன் என்று நம்மாழ்வார் அருளியுள்ளார். நேயர்களே, தனித்து உண்டால் அமிழ்தும் நஞ்சாம் என்பார்கள். அது உணவிற்கு மட்டுமல்ல, இறை பக்திக்கும் பொருந்தும். தனியாக அமர்ந்து வழிபாடு செய்வதை விட பல உள்ளங்கள் ஒன்று கூடி ஒரே குரலில் ஒரே எண்ணத்தில் இறைவனின் திருநாமத்தை சொல்லும்போது அங்கோர் அதிமானுத ஆற்றல் உருவாகிறது. நவீன அறிவியல் இன்று ஒலி அலைகளின் அதிர்வு பற்றி பேசுகிறது. மனிதனின் மூளையை அமைதிப்படுத்தவும் எதிர்மறை எண்ணங்களை நீக்கவும் கூட்டு இசை வழிபாட்டுக்கு ஆற்றல் உண்டு என உளவியல் வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் இதையே ஆழ்வார்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மிக அழகாக கூறிவிட்டனர். வைணவத்தில் அடியார் கூட்டம் என்பதற்கு மிக உயர்ந்த இடம் உண்டு. இறைவனை நேரடியாக தொழுவதை விட அவனது அடியார்களோடு கூடி அவனை பாடுவதையே ஆழ்வார்கள் பெரிதும் விரும்பினர். சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள் தமது திருப்பாவையில் கூட்டு வழிபாட்டின் பெருமையே உலகிற்கு உணர்த்துகின்றார். ஆண்டாள் தனியாக சென்று கண்ணனை வழிபடவில்லை, ஆயர்பாடியில் இருக்கும் ஒவ்வொரு தோழியையும் எழுப்புகிறார். எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள் என்று அனைத்து தோழியரையும் கூட்டிக் கொண்டு ஒரு குழுவாக சென்று இறைவனை பாடுகின்றார்கள். அதேபோல் கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் என்கிறார் ஆண்டாள். பெருமாளே, நாங்கள் எல்லாரும் ஒன்றாக கூடி உன்னை பாடி அந்த ஆனந்தத்தில் குளிர வேண்டும் என்பதே அவரது வேண்டுகோள். இதுவே பஜனை மரபின் இதய துடிப்பாகும். இறைவனை அடைய பல வழிகள் உண்டு. சரியை கிரியை யோகம் ஞானம் என்று இறைவனை அடையும் நெறிகளாகும். ஆனால் பாமர மனிதனுக்கும் மிக எளிய மற்றும் இனிமையான வழி இசை பக்தியாகும். இசையால் வசமாக இதயம் எதுவும் இல்லை என்பதற்கு இணங்க பக்தர்கள் எங்கெல்லாம் திருமாலின் திருநாமத்தை பாடுகிறார்களோ அங்கெல்லாம் திருமால் எழுந்தருளியிருப்பான் என்பது உண்மை. ஏனென்றால் இசையோடு கூடிய பஜனையில் பாடுபவனின் அகந்தை அழிகிறது. சுருதியும் தாளமும் மனமும் ஒன்றிணையும் போது எம்முடைய உள்ளம் இறை உள்ளத்தை தொடுகிறது. நேயர்களே, ஆழ்வார்கள் அனைவரும் இசைத்தமிழ் வளர்த்த சான்றோர்கள். பொய்கை ஆழ்வார் பக்தி என்னும் நெய்யை வார்த்து விளக்கேற்றினார் என்றால் திருப்பான் ஆழ்வார் யாழ் என்னும் இசைக்கருவியை மீட்டியே பெருமாளின் சோதியை தரிசித்து அவனுள் ஐக்கியம் ஆனவர். நம்மாழ்வார்

0: திருவாய்மொழியில் இசையின் பெருமையை பற்றி கூறும்போது, இசைவித்து என்னை உன் தாள் இணைக்கீழ் இருத்தும் அம்மானே, அசைவில் அமரர் தலைவர் தலைவா ஆதிப்பெருமூர்த்தி, திசைவில் வீசும் செழுமாமணிகள் சேரும் திருக்குடந்தை, அசைவில் உலகம் பரவ கிடந்தாய் காணவாராயே. அதாவது, பெருமாளே, உன்னுடைய திவ்ய குணங்களை நான் இசையாக பாடி பாடி என் மனத்தை உன் திருவடிகளில் நிலை நிறுத்துகிறேன் என்கிறார். அதேபோல பெரியாழ்வார் கண்ணனின் புல்லாங்குழல் இசையை கேட்டு அகில உலகமே மயங்கி நின்றதை அற்புதமாக வர்ணிக்கின்றார். மரங்கள் நின்று மது தாரைகள் பாயும் கோவிந்தன் குழல் கேட்ட பூதங்களே எனவே இசை என்பது இறைவனின் வடிவம். அந்த இசையால் அவனையே துதிப்பது பக்தியின் உச்சக்கட்டம். நேயர்களே, பஜனை மரபின் மிக பெரிய சிறப்பாவது அதில் சாதி மத பாலின மற்றும் வர்க்க வேறுபாடுகள் கிடையாது. பண்டிதர் முதல் பாமரர் வரை, குழந்தை முதல் பெரியவர் வரை, அனைவரும் ஒரே குரலில் கோவிந்தா என்று பாடும்போது அங்கே சமத்துவம் பிறக்கிறது. ஆகவே இந்த புரட்டாசி மாதத்தில் வெங்கடாச்சலபதிக்கு துளசி மாலையிட்டு விளக்கேற்றி வழிபடுவது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் நாம சங்கீர்த்தனம் செய்வது. நமது நாவிற்கு இறைவன் கொடுத்த மிக பெரிய வரம் அவனது திருநாமத்தை சொல்வதுதான். தொண்டரடி பொடியாழ்வார் தமது திருமாலை பாசுரத்தில் பரவசத்தோடு பாடுகிறார். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரர் ஏரே, ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. அதாவது, அச்சுதா கோவிந்தா என்று உனது திருநாமத்தை நாவினால் சுவைத்து பாடும் இந்த ஆனந்தத்தை விட எனக்கு இந்திரலோக பதவியை கிடைத்தாலும் வேண்டாம். நேயர்களே, இத்துடன் இன்றைய சமய சொற்பொழிவு நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.
1: உரையை கேட்டீர்கள். உரையாற்றியவர் பேராசிரியர் ஸ்தீவன் நாராயணாய் பிள்ளை அவர்கள். புரட்டாசி மாத கோவிந்தன் விரதத்தினையொட்டி நாம் அளித்து வந்த இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெற உள்ளது. இது மொரிஷியஸ் வானொலி. மேலும் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் என் உளமார்ந்த வணக்கம்.

மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த செவ்வாய்க்கிழமை பக்தியுடன் இனிய மத்திய வணக்கம். மொரிஷசு வானொலியில் நாடோறும் இந்நேரத்தில் ஒளிபரப்பாகி வரும் உங்கள் பக்தி நிகழ்ச்சியை கேட்பீர்கள். சிறப்பு நிகழ்ச்சி நவராத்திரி திருவிழாவினை முன்னிட்டு மற்றும் புரட்டாசி கோவிந்தன் விரதத்தையொட்டி பக்தி நிறைந்த பாடல்களே இடம்பெற உள்ளன. செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு அக்டோபர் 13ஆம் தேதி புரட்டாசி மாதத்தின் 26ஆம் நாள். ஐஸ்வர்யம் தரும் நவராத்திரி திருவிழா. நவராத்திரி என்பது அன்னி பராசக்தியை போற்றி கொண்டாடும் 9 புனிதமான இரவுகளை கொண்ட சிறப்புமிக்க திருவிழாவாகும்.

நவராத்திரி திருவிழா முதல் மூன்று நாட்கள் அன்னி துர்கையை வழிபட்டு தீமைகள் நீங்கி வீரமும் மன வலிமையும் பெற வேண்டுகின்றோம். அடுத்த மூன்று நாட்கள் அன்னி மகாலட்சுமியை வழிபட்டு செல்வம் மலம் மகிழ்ச்சி ஆகியவற்றை பெற வேண்டுகின்றோம். கடைசி மூன்று நாட்கள் அன்னி சரஸ்வதியை வழிபட்டு கல்வி ஞானம் கலைகளில் சிறந்து விளங்க வேண்டுகின்றோம்.

நவராத்திரியில் வழிபாட்டில் விளக்கேற்றுவது மிகவும் மங்களகரமான ஒரு வழிபாடு முறையாகும். இருளை அகற்றி ஒளியை வழங்கும் விளக்கு அறியாமையை அகற்றி அறிவை பெறுவதன் அடையாளமாக கருதப்படுகிறது. வீட்டில் ஏற்றும் ஒரு சிறிய விளக்கின் ஒளியைப் போல நமது அன்பும் நற்செயல்களும் பிறருடைய வாழ்க்கையிலும் ஒளியை பரப்பப்படும். அன்னை பராசக்தி அனைவரது இல்லங்களிலும் அமைதியும் மகிழ்ச்சியையும் அருள்வாயாக.

அன்னை பராசக்தியின் அருளை போற்றும் புனிதமான நவராத்திரி திருவிழாவின் மகிமையை இன்று நாம் நினைவு கூர்வோம். சக்தியின் வடிவமாக விளங்கும் அன்னை மனமுருகி வழிபட்டு நமது குடும்பத்தில் அமைதி, ஆரோக்கியம், மகிழ்ச்சி, செழிப்பு ஆகியவை என்றும் நிலைத்திருக்கட்டும் வழிபட்டு வருகின்றோம். அன்னை துர்கா நமக்கு வீரத்தையும் மகாலட்சுமி வளத்தையும் சரஸ்வதி ஞானத்தையும் அருளட்டும். அன்னை பராசக்தியின் திருவருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்.

எமது பக்தி நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள். தொடர்ந்து 1:15 மணி வரை பக்தி மிகும் திருமாலை போற்றும், கண்ணபிரானை போற்றும் பக்தி மிகும் பாடல்களை உங்களுக்காக வழங்குகின்றோம். புரட்டாசி விரதத்தை முன்னிட்டு கண்ண நம்முடம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி நீங்கள் கேட்கலாம். இறைவனின் திருவடிகளை சரணடைந்தால் மனக்கவலைகள் நீங்கி நம்பிக்கையும் அமைதியும் கிடைக்கும் என்று பக்தி உணர்வை நினைவூட்டுகிறது.

ஆமாம் அன்பர்களே, எமது சிறப்பு நிகழ்ச்சி எப்பொழுதும் உரையுடன் அமைந்திருக்கும். அந்த வகையில் இந்த மங்களகரமான புனித நிகழ்வின் சிறப்புகளையும் ஆன்மீக மகத்துவத்தையும் பற்றி பேராசிரியர் ஸ்தீவன் நாராயணம் பிள்ளை அவர்கள் சில அரிய கருத்துக்களையும் தெளிவான விளக்கங்களையும் நம்முடன் பகிர்ந்து கொள்வார்.

நூலையை கேட்டீர்கள். ஆற்றியவர் பேராசிரியர் ஸ்டீவன் நாராயண பிள்ளை அவர்கள். ஐயா அவர்களுக்கு எமது பெரும் நன்றியை கூறுகின்றோம். சிறப்பு நிகழ்ச்சி பாடல் பகுதிக்கு வருகின்றோம். இதோ வரும் பக்தி நிறைந்த இந்த பாடலை உங்களுக்காகவே

புரட்டாசி கோவிந்தன் விரடட்டியொட்டி சிறப்பு நிகழ்ச்சி கண்ணனமுடமினும் சிறப்பு நிகழ்ச்சி பக்தி பொங்கும் பாடலுடன் நிறைவு பெற உள்ளது. இனிய பக்தி பாடலை செவிமடித்து

அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் இமது உள்ளங்கனிந்த வணக்கம். நீங்கள் நம்முடைய இன்றைய தேவராகம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மணி சரியாக 4 ஆகிறது. இது மொரீசியஸ் 2 என்னும் வானொலி. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் கேட்கலாம். முதலில் நாங்கள் கோவிந்த பெருமானை போற்றும் பக்தி பாடல்களை உங்களுக்காக அன்புடன் தருகின்றோம். நம்முடைய உள்ளூர் கலைஞர் அனிதேவராஜ் முத்துசாமி குரலில் எழுந்தெறி ரங்கா என்னும் பாடல்.

அன்பு மக்களே, உங்களுக்கு தெரியும்படி நம்முடைய புரத்தாசி மாதம் வரும் சனிக்கிழமை இதோடு நிறைவு பெற உள்ளது. ஒரு மாதம் இப்படி சீக்கிரமாக நாங்கள் இந்த 4 வாரம் கோவிந்தன் திருவிழாவை சேரும் சிறப்புமாக கொண்டாடினோம். அந்த நேரம் வந்து மிக விரைவில் பறந்தது இல்லையா? நம்முடைய இன்றைய கோவிந்தன் திருவிழாவினை முன்னிட்டு உங்களுக்காக இதோ நம்முடைய பாதி நிகழ்ச்சியை அளித்து இருக்கின்றோம். அடுத்த பாடி நிகழ்ச்சி நாங்கள் நவராத்திரியை முன்னிட்டு அம்மனை போற்றும் பக்தி பாடல்களை தருவோம். அடுத்த படியாக அம்மா அஜிதா மருதை குரலில் சிலங்கை கட்டி ஓடி ஓடி வாவா என்னும் பாடலை நீங்கள் கேட்கலாம். நீங்கள் எந்த ஒரு பாடலை கேட்க விரும்பினால் எங்களுக்கு 4028085 4028085 என்ற தொலைபேசியின் மூலமாக அழைக்கலாம்.

உங்களுக்காக சில அறிவிப்புகள். கோவிந்தன் திருவிழா ஐந்தாம் வாரம், அதாவது புரட்டாசி மாதத்தின் ஐந்தாவது வாரம், அக்டோபர் மாதம் 17 அன்றைக்கு கோவிந்தன் திருவிழா அப் டு மிட் நைட், நள்ளிரவு வரை கொண்டாடும் திருக்கோவில்கள். ரிவர்சைட் ஃபெனிக்ஸ் ஸ்ரீ முருகேசர் தமிழ் கழகம், மூத்தாய் ஒகி சிவசுப்பிரமணியர் தமிழ் கழகம், வில்மே கச்சமிலித்தைய சிவமுருகன் மாரியம்மன் திருக்கோவில், பெல் வில்லேஜ் போர்ட் லூயிஸ் காளியம்மன் திருக்கோவில், கொலின் மொன்ரோ த்ரங்பா போர்ட் லூயிஸ் வலிப்பிட்டு தமிழ் சமுதாய சங்கம், ரூ டு புஷே ரோஷ்பா போர்ட் லூயிஸ் ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் திருக்கோவில், லாலிசி பெல்லே ரிவியஷ சிவசுப்பிரமணியர் கோவில் சங்கம், ஃப்ளாக் ஜி மாரியம்மன் திருக்கோவில், மோ த்ரெசோ மோ டிசையர் ஸ்ரீ திரௌபதியம்மன் திருக்கோவில். நான் சொன்ன அத்தனை திருக்கோவில்களிலும் சங்கங்களிலும் இந்த வரும் சனிக்கிழமை அன்றைக்கு கோவிந்தன் திருவிழா நள்ளிரவு வரை இடம்பெறும். இனி இடம்பெறுவது த ஹோல் நைட், த ஃபுல் நைட், முழு இரவு நடைபெறும் கோவிந்தன் திருவிழா. கிளாட்ஸ்டோன் ஸ்ட்ரீட் ரோசில் தமிழ் சமுதாய விருதி சங்கம், ரோசில் திருத்தணி முருகன் திருக்கோவில், லசோஸ் கத்ரபோன் ஹிந்து தமிழ் சிவசுப்பிரமணியர் தமிழ் கழகம், புபச மகாவிஷ்ணு ஒற்றுமை சங்கம், த்ரியானோ கத்ரபோன் மாரியம்மன் திருக்கோவில் மற்றும் வக்வா மொரீசியஸ் ஹிந்து தமிழர்கள் சிவசுப்பிரமணியர் திருக்கோவில், எல்வெசியா சாம்பியா அருள்மிகு மதுரை மகாமாயி திருக்கோவில், திபா கதைய பாயிண்ட் சாப் சிவ சக்தி அர்தநாரீஸ்வரர் திருக்கோவில், தேகூஷ் வீரமகாளி அம்மன் திருக்கோவில், குதான் ஸ்குவர் போர்ட் லூயிஸ் மதுரை மாரியம்மன் திருக்கோவில், ஸ்ரீ பரம பக்த சுகுண விலாச பஜன கோவில் சங்கம், அல்பியோ அருள்மிகு ஸ்ரீ சீனிவாச பெருமாள் திருக்கோவில், லாங் மவுண்டெயின் சிவசுப்பிரமணியர் தர்ம சங்கம், சன் ஜூலியன் டுத்மா சுப்பிரமணியர் தமிழ் கழகம், ரோஸ்பெல் தமிழ் மாஜன சங்கம், நுவல் ஃப்ரான்ஸ் தாயனாய் கோவில் கூட்டம், மைபோ டிராவிடியன் கழகம், ஷுமெக்ரேனியே திரௌபதியம்மன் திருக்கோவில், ரியாம்பெல் திரௌபதியம்மன் திருக்கோவில், சவனா மாரியம்மன் திருக்கோவில், பெலோம் திரௌபதியம்மன் திருக்கோவில் மற்றும் காஞ்சாப் தமிழ் கழகம். நான் சொன்ன அத்தனை கோவில்களிலும் சங்கங்களிலும் வரும் சனிக்கிழமை அன்றைக்கு கோவிந்தன் திருவிழா முழு இரவு நடைபெறும்.

சின்னஞ்சிறு கண்ணன், அந்த சிங்காரவண்ணன், எம்எஸ் ராஜேஸ்வரி மற்றும் எலாயீஸ்வரி இந்த பாடலுக்கு குரல் தருபவார்கள். அடுத்த பாடல் நீங்கள் கேட்கப் போவது ஐயா வாசன் அண்ணாமலை குரலில் எல்லோரும் கூடி ஆடி பாடி. இது வந்து நம்முடைய மொரீசஸ் நாட்டில் ஒரு நாட்டுப்புற பாடல். இந்த பாடலை வந்து நம்முடைய மொரீசியஸ் தமிழர்கள் தான் இந்த பாடலை எழுதியிருக்கின்றார்கள். மற்றும் கோவிந்தன் திருவிழாவின் போது நாங்கள் பாடும் அத்தனை பழைய பாடல்கள், பக்தி பாடல்களை மற்றும் இந்த ஆட்டங்கள், இவையெல்லாம் நம்முடைய தாத்தா பாட்டி காலத்திலிருந்து நாங்கள் பாடிக்கொண்டே ஆடிக்கொண்டே வந்து இருக்கின்றோம்.

திருமாலுக்கு வேறு பெயர்கள் உண்டு. கிருஷ்ணா, நாராயணா, கண்ணன், திருமால் இவையெல்லாம் நாங்கள் பாடும் பொழுது சொல்கின்றோம். கோவிந்தனுடைய திருநாமம் நாங்கள் பாடினால் எங்களுக்கு அவருடைய பேரருள், அவருடைய திருவருள் கிடைக்கும். எஸ் ஜானகி குரலில் இதோ அடுத்த பாடல்.

அன்பு மக்களே, நீங்கள் நம்முடைய இன்றைய நிகழ்ச்சி தேவராகம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மணி சரியாக 4:30 ஆகிறது. இது மொரீசியசு வானொலி 2. நம்முடைய நிகழ்ச்சியை நீங்கள் 5 மணி வரை கேட்கலாம். இனி இடம்பெறுவது உங்களுக்காக நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு அம்மனை போற்றும் பக்தி பாடல்கள். முதலில் பி. சுஷிலா குரலில் இதோ ஜெயதேவி என்னும் பாடல்.

நம்முடைய அம்மன் திருக்கோவில்களில் நாள்தோறும் இந்த 10 நாட்களுக்கு நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் இடம்பெற உள்ளன. நவராத்திரி விரதம் என்பது புரத்தாசி மாத வளர்பிறை பிரதமை திதியில் தொடங்கி நவமி வரை உள்ள 9 நாட்கள் சக்தி தேவியை வேண்டி அனுசரிக்கப்படும் சிறப்பு வாய்ந்த விரதம் ஆகும். முதல் 3 நாட்கள் துர்கை வழிபாடு. இச்சாசக்தியாகிய துர்கை அம்மனை வீரம் மற்றும் தீமைகளை அழிக்க வேண்டி வழிபடுதல். 4 முதல் 6 நாட்கள் மகாலட்சுமி திருமகள் வழிபாடு. ஞான சக்தியாகிய லக்ஷ்மி தேவியை செல்வம் மற்றும் வளங்கள் வேண்டி வழிபட வேண்டும். 7, 8, 9 நாட்கள் கலை மகள் அதாவது சரஸ்வதி பூசை. கிரியா சக்தியாகிய கலைமகள் சரஸ்வதி கல்வி மற்றும் கலைகளில் சிறக்க வேண்டி வழிபட வேண்டும். இதோ அடுத்த பாடல், அம்மனை போற்றும் இன்னொரு பக்தி பாடல்.

அன்பு மக்களே, நீங்கள் நவராத்திரி திருவிழாவினை முன்னிட்டு அம்மன் பாடல்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்த பாடலை நாங்கள் சிறப்பாக அம்மா தேவி, அம்மா வனிதா, அம்மா நீலம் உங்களுக்காக தருவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இதே பாடலை நாங்கள் சிறப்பாக அம்மா அனி கோவிந்தன் மற்றும் அம்மா யாவு வினோதா யாவு இதோ ஆலேலோ ஆலேலோ என்னும் அம்மனை போற்றும் இந்த பக்தி பாடல்.

அன்பு மக்களே, நம்முடைய இன்றைய தேவராகம் என்னும் தமிழ் நிகழ்ச்சி அடுத்த பாட்டோடு நம்முடைய உள்ளூர் கலைஞர் காலம் சென்றாம் சரஸ்வதி தந்தன் குரலில் ஜெய ஜெய துர்கா என்னும் பாடலை பாடலோடு நிறைவு பெற உள்ளது. நம் நிகழ்ச்சியை கேட்குமாறு மனமார்ந்த நன்றி. அடுத்த செவ்வாய்க்கிழமை இதே நேரத்தில் இதே வானொலியில் உங்களை சந்திப்போம். இந்த வாரம் நீங்கள் அனைவரும் அம்மனை போற்றி வழிபட வேண்டும். ஏனென்றால் நம்முடைய நாட்டில் பல பிரச்சனைகள் நேரிடுகின்றன இல்லையா? அதனால்தான் நாங்கள் அனைவரும் வழிபாடு செய்து அம்மனை வழிபட்டால் எங்களுக்கு அவருடைய கருணை கிடைக்கும், அவருடைய பாதுகாப்பு கிடைக்கும். அதனால்தான் அனைவரும் நீங்கள் பாதுகாப்பாக இருங்கள். உங்கள் வீட்டிலிருங்கள், வெளியே செல்ல இருந்தால் கண்டிப்பாக பாதுகாப்போடு இருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.

0: On the hour, every hour. Radio Marches.
1: மொரிஷஸ் வானொலியில் இரவு தோறும் 7 மணி முதல் 7:30 வரை இசை அருவி.
2: திருமால் பக்தர்களே, உங்கள் யாவருக்கும் எனது உள்ளம் கனிந்த இரவணக்கம். இது மொரிஷஸ் வானொலி 2 819 கிலோஹெர்ட்ஸ் மத்தியடி வரிசைகளில் 7 மணி தொடங்கி 7:30 வரை எமது திருமாலை போற்றும் சிறப்பு நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியில் திருமாலை போற்றும் செய்திகளும் பாடல்களும், அம்மனை போற்றும் பாடல்களும் சிறப்பு செய்திகளும் தொகுத்து வழங்கப்படும். முதன் முதலாக திருமாலை போற்றும் பாடல் ஒன்றை கேட்கலாம். ஸ்ரீரங்கா.

திருமால் பக்தர்களே, கண்ணன், கிருஷ்ணா, ராமா, கேசவா, மாதவா என திருமாலை புகழ்ந்து பாடுகின்றோம் அல்லவா? இதோ சோபன குரலில் கண் கண்ட தெய்வம் என முழங்கும் பாடல்.

திருமால் பக்தர்களே, அடுத்து வருவது அம்மனை போற்றும் சிறப்பு பாடல். நவராற்றை ஆரம்பம் ஆகின்றது அல்லவா? நவராற்றை திருவடி பாட்டினை முன்னிட்டு நாங்கள் மூன்றாவது நாளில் அடைந்திருக்கின்றோம்.

பக்தர்களே, வானொலி அன்பர்களே, அடுத்து வரும் பாடலை பாடியவர்கள் அம்மா சரஸ்வதி தந்தன். இந்த உள்நாட்டு கலைஞர் மறைந்த அம்மா சரஸ்வதி தந்தனுடைய குரலில் அம்மா அம்மா எனும் பாடல் மூலம் நாம் வழங்கி வந்த சிறப்பு நிகழ்ச்சி முடிவடையப் போகின்றது. நாளைக்கு காலையில் வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.

0: This is Radio Marxist.
1: 您好。
2: Assalamualaikum.
3: Came to Mauritius.
4: Namaskar.
5: ஸ்ரோத்ரந்தரிக்கு ஹிருதயபூர்வக நமஸ்காரம்.
6: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
7: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.